0: அஞ்சோ
1: இல்ல தண்ணி
0: நாசி
1: வந்து
0: வக்கீரிகள்
1: வளர்த்தோம்
0: அங்கே சாமி.

இதுல தேவர் பணிக்க போயிருக்கீங்க. நீங்க யாருக்கு சும்மையாக